தெத்தா கேக்க தெட்டு தெத்தா கட்ட தா துண்ணா கருத்துக்கு தா தெரு கருத்துக்கு தெரு கருத்துக்கு தா தெரு தேட்டு தேட்டு தாகே தெட்டு கருதா தெட்டு தாகே தெட்டு கருதா தெட்டு தாகே தெட்டு காதே கின்ன நாகே கட்டெட்டு கட்டாகே தெட்டு கா தெரு கருத்துக்கு தாகே தெட்டு தா தா தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாதி தெரி கிருதாத